புகழ் சுகம் யாவும் கணப்போதில் வெறுத்துவிட்டு புகழ் சுகம்.